ஆமத்தில் உம்ரேத்தின் தாச்சி சிச்சினா நடந்தார் ஊர் மாதால் கொண்டுடன் மறைக்கே அனைந்தியா ஊருங்க ஓயோயரா அடக்க குரோட்டு வந்துடையோ மலா சிச்சினா மறக்க பெறுவாரா.